சாந்தி பராயணம் சுபாங்க சாந்தி தஸ்ரஹ்தா குமுத குவலேஷய கோஹிதோ கோபிஜர கோப்தா விஷபாட்சோ விஷப்ரிய அனிவர்த்தி நிவர்த்தாத்மா சங்கஷேத்தா க்ஷேம கிருச்சிவ ஸ்ரீவத்ஸவக்ஷா ஸ்ரீவாச ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பர ஸ்ரீதஸ்ரீஷ ஸ்ரீநிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமாலோபத்ரயாஸ்ரய ஸ்வக்ஷஸ்வங்கஷதானந்தோ நந்திர ஜோதிர் கணேஸ்வர விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சய உதீர்ண சர்வதச்சக்ஷுரநீஷ ஶாஸ்வத ஸ்திர பூஷயோ பூஷணோ பூதிர்விசோக சோகநாசன அரச்சுஷ்மா நரச்சித கும்போ விசுத்தாத்மா விசோதன அனிருத்தோ பிரதிரத பிரத்யும்னோ மித விக்ரம காலநேமிநிய வீரசௌரீஷூரஜனேஸ்வர த்ரிலோகாத்மா த்ரிலோகேஷ கேசவ கேசிஹா ஹரி காமதேவ காமபால காமீகாந்த கிருதாகம அனிர்தேஷ்ய வபுர விஷ்ணுர் வீரோ நந்தோ தனஞ்சய பிரம்மண்யோ பிரம்ம கிருத்பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தன பிரம்ம வித்ப்ராஹ்மணோ பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரிய மகாக்ரமோ மகாகர்மா மகாதேஜ மகோரக மகாக்ருதுர் மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவி ஸ்தவ்யஸ்தவ பிரியஸ்தோத்ரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரிய பூர்ண பூரயிதா புண்ய புண்ய கீர்த்திர நாமய மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுரேதா வசுப்ரத வசுப்ரதோ வாசுதேவோ வசுர் வசுமனாஹவி சத்கதி சத்கதி சத்தா சதபூதி சத்பராயண சூரசேனோ யதுஸ்ரேஷ்ட சந்நிவாசஸ்வயாமுன பூதாவாசோ வாசுதேவ சர்வாசு நிலையோ நல தர்பா தர்பதோ திருப்தோ துருதரோதா பராஜித விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்த மூர்த்திர மூர்த்திமான் அநேக மூர்த்திர வ்யக்த ஶத மூர்த்தி ஶதானன ஏகோ நைக சவ கிம் யத்தத் பதமனுத்தமம் லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சல சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கச்சந்தனாங்கதி வீரா விஷமஸ்யூன்யோ கிருதாசீரச்சரச்சல அமானீமானதோ மான்யோ லோகஸ்வாமி த்ரிலோகதுக் சுமேதா மேதயோதன்ய சத்யமேதாதராதர தேஜோ ருஷோ த்விஜிஹர சர்வசஸ்திரபிருதாம்வர பிரகிரஹோ நிகிரஹோ வியக்ரோ நைகசிருங்கோ கதாக்ரஜ சதுர்மூர்த்திச்சதுர்பாஹுச்சதுர்வியூஹச்சதுர்கதி சதுராத்மா சதுர்பாவச்சதுர்வேதிவிதேகவாத் சமாவரதோ நிவ்ருத்தாத்மா துர்ஜயோ துரதிக்ரம துர்லபோ துர்வமோ துர்வோ துராவாசோ துராரிஹ சுபாங்கோ லோகசாரங்க சுதந்து ஸ்தந்து வர்தன இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகம உத்வவ சுந்தர சுந்தோ ரத்மநாபசுலோச்சன அர்க்கோ வாஜசனஸ்ருங்கே ஜயந்த சர்வ விஜயி சுவர்ணபிந்துரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வர மகாரதோ மகாகரதோ மகாபூதோ மகாநிதி குமுத குந்தர குந்த பரஜன்ய பாவனோ நில அமிருதாம்சோ மிருதவபு சர்வஜ்ஞ சர்வதோமுக சுலப ஸ்ஃபூர்த சித்த சத்ருஜி சத்ருதாபன ந்யக்ரோதோ தும்பரோஸ்வத்தச்சாணூராந்த்ர நிஷூதன சஹஸ்ரார்ச்சி சப்தஜிம்ஹ சப்தயுதா சப்தவாஹன அமூர்த்திரநகோசிந்தோ பயக்ருத் பயநாசன அனுரு ப்ருஹத் க்ருஷஸ்தூரோ குணபிருந்நிர்குணோ மஹான் அதிருதஸ்வதிருதஸ்வாஸ்ய ப்ராக்வம்சோ வம்சவர்தன பாரபிருக்கசிதோ யோகீ யோகீஷ சர்வகாமத ஆஶ்ரமஶ்ரவணக்ஷாம சுபர்ணோ வாயுவாஹன தனுருதரோ தனுர்வேதோ தண்டோதமயிதாதம அபராஜித சர்வசஹோ நியந்தா நியமூயம சத்துவான் சாத்விக சத்ய சத்ய தர்ம பராயண அபிப்ராய பிரியாரஹோரஹ பிரிய கிருத்ரீதி வர்தன விஹாய சகதிர் ஜோதி சுருச்சிர் ஹுதபுக்விபு ரவிர்விரோச்சன சூரிய சவிதா ரவிலோச்சன அனந்தோ ஹுதபுக்போக்தா சுகதோ நைகஜோ கிரஜ அனிர்விண்ண சதாமரசீலோகாதிஷ்டானமத்புத சநாத் சநாதனதம கபில கபிரவ்யய ஸ்வஸ்திதஃ ஸ்வஸ்தி கிருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தக்ஷண அரௌத்ர குண்டலீ சக்ரீ விக்ரம்யுர்ஜித சாஸன சப்தாதிக ஶப்தஸஃ சிசிர ஶர்வரீகர அக்ரூர பேஷரோ தக்ஷோ தக்ஷிண க்ஷமிணாங்கர விதுவத்தமோ வீதபய புண்ய ஶ்ரவண கீர்த்தன
उत्तारणो दुष्कृतिः।